சரம்பாஷ்யன், மை டேக் டூ அண்ட் டூ சாங்ஸ் ஓ பி அமுதா அமுதா அண்ட் பா கண்ணம்மா. I'm dedicating this song to my niece who celebrates her birthday next week. And thank you, Varshan, for going an extra mile and playing these songs for us. You are such a superstar. Thank you again, Padma Chetty.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி

0: வேலை இல்லாம பாட்டு கேக்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது.
1: ஆளு யாருன்னு பார்க்க போனே, அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே.

0: அவங்க அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.